மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள். தானுறு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள். கானுறு விழியார் மாதவர் மொழியார் மாலைகள் சூடிடுவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகர்.